ஹரிபன் சத்குரு கணப்பாயன் சத்குரு கணப்பாய சத்குரு ஜாப ரக்யோன் கர் பிரகட சுனாய சத்குரு மிலையா சதா முக்த ஜன உச்சம் மோ சுக்காய உத்தம விசார ஜ